0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 28 தேதி. உங்களுக்காக இதோ அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல். நாங்கள் இந்த பாடலோடு நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். பாடலுக்கு குரல் தருபவர்கள் நம் உள்ளூர் கலைஞர்கள் வாணி மற்றும் அமைந்தி.

நீங்கள் இந்த அம்மனை போற்றும் துதி பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நம்முடைய உள்ளூர் கலைஞர்கள் குரலில் வாணி மற்றும் அமைந்தி குரலில் நீங்கள் இந்த பாடலை கேட்டீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, மேலும் நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாட்கள் வரப்போகின்றன. அதனால்தான் இன்று நாங்கள் இன்றைய தினத்தை நாங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் கழிக்கலாம். அடுத்த பாடல் டிஎம் சுந்தரராசன் குரலில் மற்றும் அவர் இசையமைத்த பாழும் பழமும் என்னும் பாடலை நாங்கள் இந்த பாடலை சிறப்பாக அனைத்து நம்முடைய மொரீசியஸ் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தாத்தாமார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் மற்றும் நம்முடைய பெரியவர்களுக்கும் இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய காலை தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேனிசை அரங்கம். அடுத்த பாடலை எம் சுந்தராசன் குரலில், அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை நாங்கள் அளித்து இருக்கின்றோம். யோகா மற்றும் யோகா நண்பர்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மா நீலம் அம்மாசி அவர்கள். இதோ மலர்களைப் போல்.

வள்ளுவர் வாக்கு அதிகாரம் பகை மாச்சி கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. அதாவது தன்னை அடுத்து தன்னோடிருந்தும் பொருந்தாதவற்றை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது கொள்ள வேண்டும். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: இட் இஸ் இன்டீட் நெசசரி டு ஒப்டெயின் ஈவன் பை பர்ச்சேஸ் த ஹேட்ரட் ஆஃப் ஹிம் ஹூ ஹேவிங் பிகன் எ ஒர்க் டஸ் வாட் இஸ் நாட் கண்டக்டிவ் டு இட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஒரு செயலை தொடங்கிவிட்டு அதன் நிலத்திற்கு பொருந்தாதவற்றை செய்யும் அரசின் பகைமையை சிலவற்றை அழிய கொடுத்தாதவது உறுதியாக பெற வேண்டும். இதுதான் இந்த குறள். கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.

அன்பான நேயர்களை மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை பொழுதுடன் உங்கள் நாளை இனிமையாக தொடங்க நாங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை அளித்து இருக்கின்றோம். நீங்கள் எங்கிருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? வீட்டிலா, வேலைக்கு போகும் வழியிலா, இல்லையென்றால் நீங்கள் டீ அல்லது காஃபியோடு இந்த காலையை ரசித்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படி இருந்தாலும் இந்த காலை நேரத்தை மகிழ்ச்சியாகவும் மற்றும் உற்சாகமாகவும் தொடங்குவோம். உங்கள் கவலைகளை கொஞ்ச நேரம் ஓரமாக வைத்துவிட்டு நல்ல இசை, நல்ல பேச்சு, நல்ல வைப்ஸோடு நம்முடைய காலை பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம்.

உடல் இழந்தவுடன் நமக்கு முன்னாடி இருக்கிற நாள் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாளை எப்படி எதிர்கொள்வது என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. அதனால் இன்று ஒரு சிறிய முடிவு எடுத்து கொள்கின்றோம். எது நடந்தாலும் முடிந்த அளவுக்கு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு சமாளிப்போம். ஒரு நல்ல சொல், ஒரு சிறிய புன்னகை இன்னொருவருடைய நாளையை மாற்றிடலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசேரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7:35 ஆகிறது. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போக தயாராக இருக்கின்றீர்கள். பசங்கள், மாணவர்கள், சிறுவர்கள் அவர்கள் பள்ளிக்கு போக ஆசையாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, பள்ளி விடுமுறை நாள். இதோ அடுத்த பாடல். நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை வான்குவல்லிருந்து உமாதேவி மற்றும் சுக்கநாதன் உங்களுக்காக நாங்கள் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக ஹிவியா ஜுகாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் இந்த பாடலை தமது பேரன் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை, மகன் சஞ்சீவன் ஜெசன், மருமகள் சந்தி கிசிலா, தம்பி தங்கைமார்கள் அன்னிமார்கள், பாட்டி தங்கச்சி மற்றும் சுபமா, கோவில் அர்ச்சகர் திரு ஐயா பெருமாள் சுப்ராய்து அவர்களுக்கும், தமிழவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை அவர் கேட்டிருக்கின்றார். இதே பாடலை நாங்கள் சரோஜினி, நாயகி, உசுல், நாயுடு மற்றும் அப்பாது குடும்பத்துக்கு நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதோ இந்த பாடல், இதயம் என்னும் பாடல்.

இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி, அன்பு எல்லாமே நிறைந்திருக்கட்டும். நீங்கள் நினைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை நேசிக்கும் எல்லோருக்கும் ஓர் அழகான நாளாக அமையட்டும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. இன்று ரேனியோ தீவை சேர்ந்த பிரிந்தா குனாய் தமது பிறந்த நாளை முனித்து நஜின், மைவா, சத்யம், கிரிஷ் மற்றும் அனைத்து நண்பர்கள் சார்பிலும், குடும்பத்தார்கள் சார்பிலும், அனி கோவிந்தன் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று கப்மலுகையிலிருந்து தாத்தா மருதை முத்து தமது 100வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார்கள். அனைத்து மகன்மார்கள், மருமகள்மார்கள் மருமகன்மார்கள், பேரன் பேத்திமார்கள், அனைத்து முத்து குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தாத்தா மருதை முத்து ஆஃப் கப்மலுகு. இதே பாடலை நாங்கள் ஹிஷ்மா சாந்த் ஃபிளக்கிலிருந்து அம்மா மாலினி மவன் தமது பிறந்த நாளை முனித்து சுபன், சந்தினா, ஸ்டீவன், யுவானி, கல்யாணா அனைத்து மவன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. வக்வல்லிருந்து தனுஷா தமது பிறந்த நாளை முனித்து மகள் தலினா, கணவன் அக்ஷய் புதன், மாமனார் குமார் மற்றும் அத்தை சுனிதா அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும், லமிச்சே ஊரிலிருந்து அருமை மம்பத்தா, அப்பா பரவிதன், அம்மா வினா, தங்கை தனிஷா, பைசிரோன், அத்தை பிரிசிலா, குமிலா, மாமே அஸ்வின், லமோகிலிருந்து அத்தை சுஷிலா, மாமே சீனிவாசன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அத்தை மலா, கவிலோஷா மற்றும் திருமதி, அனைத்து புதன் மற்றும் மம்பத்தா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ரிவியா ஜுராப்பா ஊரிலிருந்து அம்மா தேவி மோகி தமது பிறந்த நாளை முனித்து குமரன், பூர்வஷி, ஃப்ரைடே, கோவிலன், திவேனா அனைத்து மோரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் அலிபிரியம் வாக்குவாலிருந்து ஐயா ஆறுமுகமுத்தி, விமலா, மல்லிகை, மாதவன், விலாசினி மற்றும் விஜயா ராமசுவாமி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெஜ் டோம்போலிருந்து அம்மா உமா கங்காது அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். அழகன், அழகி மற்றும் அமில்யா, எலா, குணால், செல்வி, ஜவுஹா, மகன் அவிஷ், அக்கா வடி குருசாமி, அக்கா இன்றாணி, அனே நதா, அனி ஜினி, அனி ராஜேந்திரி, அனி பமிலா மற்றும் அனே கோபால், தம்பி சுப்பையா, சண்முகம், பழனி குடும்பத்துக்கு நாங்கள் அடுத்த பாடலை அளித்து இருக்கின்றோம்.

இன்று திருமண நாளை கொண்டாடும் அழகான தம்பதிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இத்தனை வருடங்கள் ஒன்றாக பயணித்தது போல் இனி வரும் ஒவ்வொரு வருடமும் இன்னும் அதிகமான அன்புடனும் புரிதலுடனும் மகிழ்ச்சியுடனும் அமையட்டும். உங்கள் வாழ்க்கை பயணம் என்றும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கட்டும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பிட்டோ ஊரைச் சேர்ந்த மாமே ராஜன் மற்றும் அத்தை ரீனா நல்லன் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் ராயன், ரெவலி அனே, முகேஷ் அனே, சுந்தரேஷ் அனி, விமா அனி, அழகி, துரைவன், ஜெலினா, விலன், எழிலன், சூரவேல், தங்கை சுந்தரி, அத்தான் வசன், அக்கா ரஞ்சிதம், அக்கா தேவகி, அக்கமானி மற்றும் செவியன், எழிசை அனைத்து உங்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். விசன் மற்றும் அருமை அத்தே மணி, அத்தே சரோஜ் சார்பிலும் உங்களுக்காக அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். யூனியன் பார்க்கில் இருந்த மஜீவா கோவிந்தன் அடுத்த பாடலை தமது பேரன் பேத்திமார்களுக்காக கேட்டிருக்கின்றார். தேஷிகா, மிது, கிஷந்தன், கிருஷ்ணா, அஷ்லே, நிலேஷ், ஓவன், ஸ்ரேயா, கிஷினி, ஆயுஷ், குழகன், அனவி மற்றும் லட்சுமி, கியான், மருதைமுத்து குடும்பம், வைத்திலிங்கம், வெங்கதா பிளே மற்றும் பிச்சிபோலிலிருந்து சத்யன் குடும்பம், நாய்கன் குடும்பம், முத்துசுவாமி, முனிசுவாமி மற்றும் நம்முடைய ஆவரன் த்ரீ தொழில் அன்பர்களுக்காகவும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா ஜீவா. இதோ அடுத்த பாடல் தனுஷ் பாடிய, தனுஷ் மற்றும் ஏஆர் ரஹ்மான் பாடிய அடங்காத அசுரன். செவியன், இதோ இந்த பாடல் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம்.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.